இனிய மாதை வணக்கம் அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொரிஷஸ் வாலொலி அலைவரிசை. உங்கள் நிகழ்ச்சி மங்கையர் ஒலி. இதோ உங்களுக்காக இறையிசையுடன் தொடங்கி பயனுள்ள குறிப்புகளுடன் ஆடி மாத சிறப்பு மற்றும் ஆடிக்காவடி பற்றி உங்களுக்காக சிறப்பான கருத்துக்களை வழங்க இருக்கின்றோம். முதலில் முருகனை போற்றும் பாடலை கேட்போமாக.

முருகனுக்குரிய நாள் ஆகும். பக்தியும் நம்பிக்கையும் நன்றி உணர்விற்கும் உரிய மாதம். முருகன் அருள் உங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் தரட்டும். முருகனை போற்றும் அடுத்த பாடலை கேட்போமாக.

முருகப்பெருமானின் திருப்புகள், காவடி பாடல்கள் மற்றும் பக்தி இசைகள் நம் மனங்களை இறைவனின் நினைவில் ஆழ்த்தட்டும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. முருகப்பெருமானின் அருள் உங்கள் அனைவரின் வாழ்விலும் அமைதியும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சி மற்றும் வெற்றியை அருளட்டும். முருகனை போற்றும் பாடலை கேட்போமாக.

வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானின் திருநாமத்தை மனமார உச்சரித்தாலே மனதில் நம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும். இறைவனை முழுமதுனுடன் நினைத்தால் எந்த சோதனையையும் தைரியமாக எதிர்கொள்ளும் வலிமை கிடைக்கும். இந்த மாலை நேரத்தை முருகனின் திருநாமத்தால் இனிமையாக்குவோம்.

ஆடி மாதத்தில் காவடி எடுத்தல் என்பது ஒரு வழிபாட்டு முறையாக மட்டுமல்ல, அது பக்தி, ஒழுக்கம் மற்றும் மன உறுதியுடன் அடையாளமாக திகழ்கிறது. ஒவ்வொரு அடியும் இறைவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். பக்தியுடன் மேற்கொள்ளும் இந்த விரதம் மனதையும் வாழ்க்கையையும் தூய்மையாக்குகிறது. முருகனை போற்றும் பாடலை கேட்போமாக.

அரோகரா என்ற முழக்கம் நம் பக்தியின் வெளிப்பாடு. அந்த முழக்கம் ஒவ்வொரு இல்லத்திலும் இறையருளை நிரப்பட்டும். முருகப்பெருமானின் திருநாமம் ஒலிக்கும் இடமெல்லாம் நல்ல எண்ணங்களும் நம்பிக்கையும் மலரட்டும். இறை நம்பிக்கையே வாழ்க்கையின் மிகப்பெரிய பலம் என்பதை என்றும் நினைவில் கொள்வோம்.

சரவண பவ என்ற ஆழெழுத்து மந்திரத்தை பக்தியுடன் உச்சரிப்போம். அது மன அமைதியையும் இறை நம்பிக்கையையும் வளர்க்கும். காலை மாலை சில நிமிடங்கள் இறை நாமம் கூறுவது மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கும். முருகப்பெருமானின் அருள் என்றும் நமக்கு வழிகாட்டட்டும். முருகனை போற்றும் பாடலை கேட்போமாக.

களை அகற்றி நன்மைகளை அளிக்கும் வெற்றியின் சின்னமாக போற்றப்படுகிறது. அவரது அருள் அனைவரையும் காக்கட்டும். வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடையையும் தைரியத்துடன் எதிர்கொள்ள இறைவன் நமக்கு துணை புரிகிறார். நம்பிக்கையுடன் முன்னேறினால் வெற்றி நிச்சயம். முருகனை போற்றும் பாடலை கேட்போமாக.

வானொலி நேயர்களே, உங்களுக்காக மங்கையருள் எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாளை ஆடிக்காவடி நிறை பெற உள்ளது. முருகன் அருள் பெற்று நாம் இன்பமாகவும் வாழ்வோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அருகலா. நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marches.
1: Assalamu alaikum.
2: Kimchi Mauritius.
3: Namaskar.
4: Shrotalandariki hrudayapoorvaka namaskaram.
5: Ungal anaivarukkum vanakkam.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
5: வானொலியில் இரவுதோறும் 7 மணி முதல் 7:30 வரை இசை அருவி.
7: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கரிந்த இரவு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சி முருகனை போற்றும் நிகழ்ச்சியாகும். இன்று ஆடி கார்த்திகை காவடி திருநன்னாள் அல்லவா? இன்று நாம் முருகனை போற்றுவோம். முருகனுக்கு போற்றி வழிபாடு உண்டு அல்லவா? கேட்போமாக.

வானொலி அன்பர்களே, முருக பக்தர்களே, இன்று நீங்கள் கோவிலுக்கு போகும் முன்பு ஆற்றங்கரைக்கு சென்றிருப்பீர்கள். அங்கு அர்ச்சகர் பால்குடத்திற்கு, காவடிக்கு வேல் வழிபாடு, இடும்பன் வழிபாடு, முருகனுக்கு வழிபாடு என சிறப்பு வழிபாடுகள், போற்றிய வழிபாடுகள் நடைபெற்றது அல்லவா?

அதற்கு பிறகு நீங்கள் ஊர்வலமாக கோவிலுக்கு வந்திருப்பீர்கள். அந்த ஊர்வலத்தில் முருகனை மனம்

வானொலி அன்பர்களே, முருக பக்தர்களே, கோவிலுக்கு வந்த பிற்பாடு அர்ச்சகர் சிறப்பு அபிடேகத்தை செய்தார். முருகனுக்கு அபிடேகம் அலங்காரம், சிறப்பு வழிபாடுகள். மேலும் முருகனுக்கு நீங்கள் அருமையான பாடலை பாடியிருப்பீர்கள் அல்லவா? நாங்கள் எப்பொழுதும் முருகனை மறவாதிருப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாம் வழங்கி வந்த இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி இங்கு முடிவடைய போகின்றது. நாளைக்கு காலையில் தென்சை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.